நேரம் 5:35. 10 நொடி. சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் என்ற படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் தேனிசையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ். ஜானகி.

துண்டு நாதங்கள் வைக்கை ஒடுக்கைகள் ஓம் என்றோலி செய்ய துட்டிடுவாய். துண்டு நாதங்கள் வைக்கை ஒடுக்கைகள் ஓம் என்றோலி செய்ய துட்டிடுவாய். தண்டன் என்ற ஒலி தண்டைகள் செய்திட தாயாரே இங்கு வந்து

0: இன்னும் சில நொடிகளில் சமஸ்கிருதத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சக கிருஷ்ணப்பிரசாதோபாத்யாய. अद्य राष्ट्रिय हस्ततंतु दिवस उत्साहेन आनंदेन च आचरन्त्विति प्रधानमन्त्रिणा नरेन्द्र मोदिना नागरिकाः प्रार्थिताः. एकस्मिन् चलचित्रीय सन्देशे श्रीमोदी अवदत् यत् पञ्चोत्तरैकोनविंशतितमे वर्षे अगस्ट मासस्य सप्तमे दिनाङ्के भारतस्य स्वातन्त्र्यसङ्घर्षस्य भागरूपेण स्वदेशीय आन्दोलनस्य आरम्भः अभवत्. சர்வக்ஷேத்ராணாம் ஜனாஷ்ச ஏகீபூய பிரிட்டிஷர் சாசனம் விருத்ய ஐதிஹாசிகம் சங்கர்ஷம் கிருத்தவந்தஹ. பிரதானமந்திரி ஜனான் ஸ்வஹஸ்தைஹி வஸ்திராணி நிர்மாத்ரிப்யஹ நிர்தன தந்துவாய குடும்பேப்யஹ ஷில்பிப்யஹ்ச சாஹாய்யம் கர்த்தும் ப்ரோத்ஸாஹிதவான்.
2: மே ஆஜ் ஆக்ரஹ கர்த்தா ஹூம் 7 அகஸ்த் ஹேண்ட்லூம் டே ஹோதா ஹை. ஹம்னே உத்ஸாஹ் ஔர் உமங் கே சாத் ஹேண்ட்லூம் டே மனானா ஹை. ஹமாரா காம் ஹை ஆத்மநிர்பர் பாரத் பனானே கே லியே हमारे इन छोटे छोटे छोटे गरीब परिवारों को भी आर्थिक रूप से समृद्ध करना. आइए हम स्वयं हैंडलूम से कुछ न कुछ खरीदें, उसका एक वीडियो बनाएं और देश और दुनिया में उस वीडियो को प्रचारित करें, ताकि हमारे बुनकर भाई बहनों के सामर्थ्य का परिचय दुनिया को भी हो.
1: केन्द्रीय मंत्रिमंडलेन ह्यः स्वच्छ ऊर्जायाः ग्रामीण अर्थव्यवस्थायाश्च वर्धनार्थं प्रायः पादोन चतुर्विंशति सहस्र कोटि रूप्यकाणां परिव्यय युतां राष्ट्रिय जैव ऊर्जना योजनां गोवर्धनमिति अनुमोदितम्. நவதில்லியாம் பிரசாரமாத்யமை சக வார்த்தாலாபம் குர்வன் சூச்சனா பிரசாரண மந்திரி அஸ்வினி வைஷ்ணவஹ அவதத் யத் இயம் யோஜனா அஸ்மாத் வர்ஷாதாரப்ய பஞ்சத்ரிஞ்சத் ஷட்த்ரிஞ்சத் அதிக த்விசஹஸ்ர வர்ஷ பர்யந்தம் ப்ரவர்த்தயிஷ்யதே. ஸ்ரீ வைஷ்ணவஹ அவதத் யத் ஆர்த்திக காரியஸ்ய மந்திரிசபா சமித்யா அபி அஸமராஜ்யே ராஷ்ட்ரிய ராஜமார்க பஞ்சதச இத்யஸ்ய பார்ஷ்வே குவாஹாட்டிதஹ தேஜ்பூர பர்யந்தம் பங்க்தி சதுஷ்டய யுதஸ்ய ராஜமார்க்கஸ்ய நிர்மாணம் அனுமோதிதம். மந்திரிமண்டலஸ்ய கோவர்தன யோஜனாயாஹ அனுமோதன விஷயே பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா சாமாஜிக பிரசார மாத்யமே உக்தம் யத் ஸ்வச்ச ஊர்ஜாயை கிராமீண சம்ருத்தியை தேசஸ்ய சாமூஹிக ஸ்வப்னஸ்ய ஸ்வாவலம்பனாய ச அயம் நிர்ணயஹ மஹத்வபூர்ணஹ பதக்ஷேபஹ அஸ்திதி. केन्द्रीय वित्तमन्त्री निर्मला सीतारामनः उक्तवती यत् सर्वकारस्य महत्वाकांक्षा अस्ति यत् आधुनिक प्रगतिः संस्कृतिः परम्परयोः आधारिता भवेदिति. नवदेहल्यां सी डी देशमुख व्याख्यानं 2026 इति कार्यक्रमं सम्बोधयन्ती

0: அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: அம்மா, தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனி காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. பட்டாபிராமை சேர்ந்த அனிதா என்பவரை கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 37, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி பட்டாபிராம் காவல் நிலையம். தொலைபேசி எண் 9498100092. பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் 9498102855. காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 8754470100. 9498101496 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு கேட்டீர்கள். இனி திரை இசை.

0: மீண்டும் திரைப்பட பாடல்கள் 8:30 கேட்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆட்சேவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கானத்தில் இனி கேட்கலாம் அலைப்பாயுதை படத்திற்காக மகாலட்சுமி, வைஷாலி மற்றும் பலர் பாடிய பாடல். டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கானத்தில் எடுத்து கேட்கலாம் டேடி படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல்.

0: மீண்டும் திரைகாணம் 10:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். முதலில் ஒக்க வரிஜூடக. கலாவதி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: பெறுங்கள்.

நேரம் 9:25 51. அரங்கிசையில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்ந்து சஹசிரகர மண்டித்தே, வாச்சஸ்பதி ராகம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில்.
1: சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி ஆங்கில செய்தி தொகுப்புகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இவன் தம்

0: ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் படம் அதிசய பிறவி.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாருடா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: அடுத்து கேட்கலாம் கொம்பன் படத்திற்காக வி எம் மகாலிங்கம் அனந்து பாடிய பாடல்.

0: செல்லம்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
2: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கிறது சங்கர் மகாதேவன் ஆலப்ராஜு பாடிய பாடல் படம். இன்று, நேற்று, நாளை.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவுவர். குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர், பிற நெஞ்சின் பேணி புணர்பவர் தோல்.
0: நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவுவர். குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:40 மேல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர். என் வி பாபு அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கலக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். 4 மணிக்கு தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசையில் அபிராம ஜி போடே அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி மிருதுலா அவர்கள் வயலின், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விசிலேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். 7:50 செய்தி கதம்பம். 8 மணிக்கு சன்செட் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபயர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி கேட்கலாம் திரை இசை. தேடி வந்த மாப்பிள்ளை படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம், ராமன் எத்தனை ராமன் அடி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம், ரிக்ஷாக்காரன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி.சுசீலா பாடிய பாடல்.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உணவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: காற்றில்ல, காத்து
1: தடவி கொண்டோடு தென்னங்காத்து
0: சந்தனத்தில் நல்ல
2: பிராப்தம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பேசுகிறேன்.

0: demanding electoral reform in POJK after international outlets reported on police brutality during clashes with peaceful demonstrators and suspended mobile and internet services. Fresh rainfall has revived flood concerns in parts of Odisha even as relief and restoration operations continue in the aftermath of the recent floods. Baleswar is facing renewed inundation in low-lying areas following a rise in the Jalaka River, while more districts remain under weather alerts. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேரம் 1:10. இசை மலர் நிகழ்ச்சியில் என் வி பாபு அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சீதா பதே நா மனசு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கமாஸ்ராகம் ஆதி தாளம்

அடுத்து தேவாதி தேவ என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது ராகம் சுநாத வினோதினி ஆதி தாளம்.

அரங்கிசையில் என் வி பாபு அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கலக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹிமகிரி தனையே என தொடங்கும் அரிகேஷநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி, ராகம் சுத்தா தன்யாசி ஆதிதாளம்.

இசைமலரில் இதுவரை என் வி பாபு அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்டீர்கள். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கலக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி ஆங்கில செய்தி தொகுப்புகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Parliament passes MSME Development Amendment Bill to address payment delays and simplify dispute resolution. Both houses

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: காற்றலையில் கானங்களுடன் ஒளிவுலா வர இருக்கிறது எஃப்எம் கோல்டின் திரை கானம். திரை கானத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் என் உயிர் தோழன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், பாரதிராஜா ஆகியோர் பாடிய பாடல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரை கானத்தில் அடுத்ததாக நாம் கேட்க வரும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா ஆகியோர்களின் குரல்களில் ரோசாபூ ரவிக்கைக்காரி திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்டு மகிழலாம்.

உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரை கானம். நேரம் இப்பொழுது 2:43:50. அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் சட்டம் என் கையில் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர்களின் குரலில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் திரைப்படத்திற்காக உன்னிமேரன் குரலில் ஒலிக்க வருகிறது.

100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ், சித்ரா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சியில் இனி
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: Cena.
1: தேனி நிறம் நிறைவு பெற்றது. தொடர் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 5 மணி, 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை. அபிராமா ஜி போடே அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி மிருதுல்லா அவர்கள் வயலின், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். தியாகராஜ பாலையா சுமன் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, கௌளை ராகம், ஆதிதாளம்,

அடுத்ததாக பரலோக சாதனமே, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக புரந்தரதாசர் தேவர்நாமா. நீனே தயாளு. ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அபிராமா ஜி போடே அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி மிருதுல்லா அவர்கள் வயலின், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம். தியாகராஜர் கீர்த்தனை ஸ்ரீ ரகுவர பிரமேய காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக சமயமிதேரா நான் சாமி பெஹாக்ராகம் ரூபகதாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயரின் சாவலி.

0: समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 6:05. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், ஏஎம் ஜெயின் கல்லூரி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, 7:50 செய்தி கதமம், 8:00 சன்செக் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும். பண்டிட் கிருஷ்ணராவ் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுனில் சட்டோபாத்யாயா அவர்களின் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்களம், ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை, வாணியம் பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு, விவி ரவி அவர்கள் வயலின் திருவாரூர், பக்ஸவத்சலம் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:25 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை பேருரை. நிகழ்த்தி இருப்பவர் ஆர் வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை கானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அகர்ச்சந்த் மன்மல் ஜெயின் கல்லூரி மீனம்பாக்கம் மாணவர்கள் சார்பாக நிகழும் பல்சுகை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை என்ற கவிதை வரிகளை போற்றி நிகழ்வை தொடங்குகிறோம்.
1: முதலாவதாக,
2: எட்டயபுர மண்ணிலே பிறந்த வீர தமிழரே, தேசப்பற்று தெய்வப்பற்று தமிழ் பற்று மானுடப்பற்று ஆகிய அனைத்தும் கலந்தவரே, எழுதுகோளின் சக்தியை உலகறிய செய்தவரே, எழுச்சி மிக்க கவிதைகளால சுதந்திர வேட்கையை ஊட்டியவரான மகாகவி பாரதியின் பாடல் ஒன்றை பாட வருகின்றார் செல்வி சுபஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.

0: தனது இனிமையான குரலால் அழகாக பாடிய சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, சூரியனை மறையாத நாடுதான் இங்கிலாந்து. ஏனென்றால் அதன் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்ட நாடுகள் பல, அதில் ஒரு நாடு இந்தியா. அந்த ஆங்கிலேயரை எதிர்த்த தமிழகத்தின் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தன்னுடைய பேச்சின் மூலம் திறமையாக நடித்து காட்ட அடுத்த வேலுநாச்சியாராகவே வருகின்றார் செல்வி தீபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
1: நாடகத்தின் தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார். காட்சி ஒன்று. அரசி வேலுநாச்சியாரை காண வெள்ளையர்களின் உண்மை தோழன் புதுக்கோட்டை தொண்டைமான் காண வருகிறார். காட்சியில் பங்கு பெறுபவர் அரசி வேலுநாச்சியார், அரசர் முத்துவடுகநாதர், புதுக்கோட்டை தொண்டைமான், சின்னமருது, காவலர்.
2: அரசி, அரசி, உங்களை காண வெள்ளையர்களின் உண்மை தோழன் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்திருக்கிறார்.
3: வரச்சொல், வாருங்கள். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக ராஜ்யங்களின் தலைவர் புதுக்கோட்டை தொண்டைமான் அவர்களே, வாருங்கள் வாருங்கள்.
2: வளையல் சுமக்கும் கரங்களில் வாளை பிடிக்கின்றாய் என்ற ஆணவமா?
3: அடே, யாரை பார்த்து ஆணவமா என்று கேட்டாய்? வீர திருமகளை பார்த்தா இல்லை மாதருக்கு அணிகலன்களை பார்த்தா? உன் நாவை அறுத்து
2: தளபதியை சற்று பொறுங்கள். தூது வந்திருக்கும் துரைக்கு தக்க மரியாதை தருவோம்.
3: தூது வந்திருக்கும் துரையா? துரோகி என்று கூறுங்கள்.
2: யார் துரோகி? காட்டிலே கிடந்த உன்னை போய் தளபதியாக்கினானே உன் அரசன்.
3: நீ காட்டுத்தனமாக பேசுவதில் விதப்பில்லை. தொண்டைமானே, வந்து விவாகரத்தை சொல்லும். எங்கள் சொந்த விவாகரத்தில் தலையிட உமக்கு தகுதி இல்லை.
2: உங்களுக்கு அழியும் காலம் வந்துவிட்டது. அதனால் தான் ஆணவம் பிடித்து ஆடுகின்றீர்.
3: துரோகத்திற்கு தூது வந்திருக்கும் தூதுவரே, மரியாதை கொடுத்தால் தலைக்கு மேல் ஏறுகின்றீர். வார்த்தை அடக்காவிட்டால் நான் பெண்ணாக இருக்க மாட்டேன், புலியாக மாறிவிடுவேன்.
2: தேவி, பொறுமை பொறுமை. நம் பண்பாட்டை இழந்துவிடக் கூடாது. தொண்டைமானே, நீ அமர்ந்து உன் செய்தியை கூறு.
3: தஞ்சை ராமநாதபுரம் எங்கள் ஆளுகைக்கு வந்துவிட்டது. இனி வரவேண்டியது சிவகங்கை சீமை மட்டும்தான். உங்களுக்கு இந்த மண்ணை ஆளும் ஆசை இருந்தால் வெள்ளையர்களுடன் சமாதான உடன்படிக்கைக்கு உட்பட்டு கப்பம் கட்டுங்கள்.
2: ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கு எங்களையும் கடிக்க வந்து விட்டீர்களா?
3: சபாஸ் தொண்டைமானே, உன்னுடைய தூய தொண்டு நாளைய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் நீ யார் என்பதை மறந்து விட்டாயா?
2: தன்னை மறந்து திரியும் தருதலை அல்லை நான். என் நாட்டு மக்களை வாழ வைக்க வெள்ளையர்களுடன் நட்பு செய்து கொண்டேன்.
3: ஹேய், நட்பு சொந்த நாட்டு மக்களையே காட்டி கொடுத்தது. வெள்ளையர்களின் எச்சிக்கும் ஏகாதபத்திய சுகத்திற்கும் அர்ப்பணித்துக் கொண்டதே நட்பு.
2: இறுதியாக கேட்கிறேன், வெள்ளையர்களுடன் சமாதான உடன்படிக்கைக்கு பணிய போகிறீர்களா இல்லையா?
3: சமாதானம், உடன்படிக்கை, பணிந்து போவது, இவற்றெல்லாம் யாரிடம் சொல்ல வந்தாய்? துள்ளி எழுந்து வாளை சுழற்றி நின்றானே வீர சிறுவன் சேதுபதி. அச்சிறுவனின் வேகத்தையும் வீரத்தையும் கண்டு பயம் கொண்ட கோழைகளே, தாய் நாடு காக்க வேண்டும் என்றால் வெங்குருதி சாக்காடு எங்களுக்கு வெல்லமடா. தோளோடு தோல் நின்று நான் வாளை சுழற்றினால் இந்த வையகம் நடுங்குமடா. இந்த வேலுநாச்சியரிடமாய் கேட்டாய் சமாதானம், பற்றுக்கொள். உன் கூட்டாளிகளின் துப்பாக்கியில் தோட்டாக்கள் வெடித்து கிளம்பும் முன்னே வேக மிகுந்த என் வீரவால் உன் உயிரை குடித்து சமாதானம் அடையும். யாரிடம் பணிய சொன்னாய்? எதிரே நின்று போர் புரிய ஆண்மையில்லா வெள்ளைய படைகளை என் வேகல் பலி கொண்ட பின்பை பணிந்து நிற்கும். உடன்படிக்கை, போருக்கு

0: பாருங்கள், என் காலடியில் விழுந்து உடன்படிக்கை செய்து கொள்ள.
1: காட்சி இரண்டு. போர்க்களத்தில் அரசர் முத்துவடுகநாதர் துப்பாக்கி குண்டிற்கு இரையாகி விடுகிறார். அப்பொழுது,
0: அத்தான் நீங்களா சாய்ந்து விட்டீர்கள்? ஐயோ, சிவகங்கையின் சிங்கமே, உரிமை போருக்கு உயிரை கொடுத்து விட்டீரா? அடிமை வாழ்வினை அளிக்க உங்கள் உயிரா? அத்தான் எழுந்திருங்கள், என்னை பாருங்கள். அத்தான் அத்தான் அத்தான் என்னை பாருங்கள். என் பூவையும் பொட்டையும் பறித்த அந்த பாவி பரங்கரின் குலத்தை பூண்டோடு அழித்து விட்டு வருகிறேன். தொடங்கிவிட்ட இந்த முதல் சுதந்திர போராட்டத்தை வெற்றியுடன் நடத்தி விட்டு வருகிறேன். இந்த மண்ணின் உரிமையை நிலைநாட்டி விட்டு வருகிறேன். இனி நான் ஓயப் போவதில்லை, ஒளியப் போவதில்லை. என் சுதந்திர எழுச்சிகளும் அடங்கப் போவதில்லை. வெள்ளையனே வெளியேற்றுவேன், வெள்ளையனே வெளியேற்றுவேன், வெள்ளையனே வெளியேற்றுவேன்.
2: மிகவும் அருமையாக தனது பேச்சால் வேல்நாச்சியரை போன்றே நடித்து காட்டிய தீபா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பார்கள், இப்போ எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்ற நிலைமையாகிவிட்டது. இதனை வலியுறுத்தி தமிழ் வழி கல்வி முறை பற்றி பேச வருகிறார் செல்வன் ப. சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
3: தமிழ் வழி கல்வி முறை. தமிழ்நாட்டில் வாழும் அனைவருக்கும் தமிழ் வழி கல்வி முறை எளிமைதான். ஆனால் அனைவருக்கும் பொதுவான கருத்து ஆங்கிலம், ஆங்கில வழி கல்வி முறை. எதிர்காலம் நல்லா இருக்குமா என்ற கேள்வியும் கூடவே சேர்ந்து இருக்கிறது. உங்களில் ஒரு சிலருக்கெல்லாம் இப்பொழுது எதுக்கு இதை பற்றி நாம் பேச வேண்டும், தாய் தமிழ் கல்வி முறை என்பது எதற்கு என்று கேள்வி எழும். தாய் தமிழ் கல்வி முறை என்பது ஒரு பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுப்பது போன்று. தாய் தமிழில் படிப்பதுதான் சிறப்பு. பல பேருக்கு, பல குழந்தைகளுக்கு அது இன்று கிடைப்பதில்லை. இப்பொழுது ஒரு சிலருக்கு இந்த கேள்வியும் மனதில் எழும்பும். தாய் தமிழ் கல்வி முறை படித்தது சரி, பிள்ளைகளின் எதிர்காலம் என்ற கேள்வி எழும்பும். இதற்கு ஒரு நிகழ்வை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 22 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, அதுவும் தமிழ் வழி கல்வி முறையில் படித்த பெண்மணி, 22 வயதில் நீதிபதியாக மாறியுள்ளார். இந்த தமிழ் வழி கல்வி முறையில் நான் வலியுறுத்துவது இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், நாம் தமிழர்கள் ஒரு புதிய மொழியை உருவாக்கி கொண்டுள்ளோம். அதன் பெயர்தான் தமிங்கலம் அல்லது தங்கிலீஷ். இது வேறு ஒன்றுமில்லை, நாம் அன்றாட வாழ்க்கையில் நம் வாயிலிருந்து உதிர்ப்பதுதான். ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசுவது, இதனை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். இரண்டாவது முக்கிய காரணம், தமிழ். தமிழ் உலகின் எங்கும் கிடைக்காத மொழி, உலகத்தின் ஆதி மொழி, உலகின் தாய் தமிழ். உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழி, தாய்மொழி தமிழ். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் பாரதி. இந்த இரண்டு காரணங்கள் மூலம் நான் சொல்ல வருவது ஒன்றைத்தான், தமிழ் நாட்டை தமிழ்நாடாக மாற்றுவோம். ஆம், அடுத்த தலைமுறை தமிழ் மொழி கல்வி முறையில் தமிழை பேச வேண்டும், தமிழில் கற்க வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க பாரத மணி திருநாடு.
4: தாய்மொழி கல்வி முறை பற்றி சிறப்பாக பேசிய ப. சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அன்று இயற்கை மழைக்கு நாம் குடை பிடித்தோம், இன்று கவி மழைக்கு நாம் செவி கொடுப்போம். வார்த்தைகளை போர்வையாக்க கவி மழையால் நம்மை நனைய வைக்க வருகிறார் செல்வன் சா. பரத் அவர்கள்.
5: நான் நிலவு பயணம் என்ற தலைப்பிலே சிறு கவிதை வாசிக்க வந்துள்ளேன். வெளிச்சம் மறையும் பொழுதோ மாலை, இது நிலவு பயணத்தின் தொடக்க நிலை. வெளிச்சம் குறைய இருள் சூழும், வரும் இருளோடு வெண் நிலவு எழும். மாலை முடிந்து இரவு வரும், அந்த இரவில் நிலவு வெளிச்சம் தரும். இரவு கடலில் காணும் மீன்கள், அது விண்ணில் உலாவும் விண்மீன்கள். உயிர்கள் உறங்கும் நள்ளிரவு நேரம், அதுதான் நிலவு பயணத்தின் இடைநிலை தூரம். இரவு பயணத்தில் பறந்து திரியும் காகம், அது விண்ணில் உலாவும் கருமேகம். வானில் இலை போல இணையும் ஓர் அணி, அது நிலவை சுற்றிலுமுள்ள கருமேகப் பணி. போர்வையாக நிலவை மறைக்கும் அந்த கருந்துணி, பின் போர்வை விலக பிரகாசிக்கும் அந்த நிலவு கனி. நிலவை விட்டு பிரியும் அந்த கருமேக இலைகள், பின் நிலவை சுற்றிலும் மௌன அலைகள். இருளை நீக்க தோன்றும் ஆதவனின் தலை, இதுவே நிலவு பயணத்தின் இறுதிநிலை.
4: சிறப்பாக கவிதை மழையில் நம்மை நினைய வைத்த செல்வன் சா. பரத் அவர்களுக்கு நன்றி. ஒரு கருத்தை உணர்த்துவதற்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் கூறுவது பழமொழி. தமிழ் மகளின் அணி

0: பொன்னம்பலன்களின் ஒன்று பழமொழி. உங்களிடம் சமூகம் சார்ந்த பழமொழியை கூற வருகிறாள் செல்வி ஸ்ரீவித்யா.
1: நாம் இன்று நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தும் பழமொழிகளுக்கான உண்மை பொருளை கூறப்போகிறேன். 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம். ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்றால் 1000 பொய் கூட சொல்லலாம் என்பது பொருள் அல்ல. 1000 பேருக்கு பொய் சொல்லி அழைப்பிதழ் தந்து திருமணத்தை நடத்தலாம். அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு வாகனங்கள் ஏதும் இல்லாத நிலையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உரிய நேரம் எது என்பதை ஒவ்வொன்றாக பொய் சொல்லியே திருமணத்தை நடத்தலாம் என்பதே சரியான பொருளாகும். விருந்தும் மருந்தும் 3 நாள். விருந்துக்கென ஒரு வீட்டிற்கு சென்றாலும் 3 நாள் மட்டுமே, மருந்து சாப்பிட்டாலும் 3 நாள் மட்டுமே என்பது பொருள் அல்ல. ஒரு வாரத்தில் ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய குளிர் நாட்களில் நன்றாக உணவு உட்கொள்ள வேண்டும். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் உணவை குறைவை உட்கொண்டு மருந்து போல் உண்ண வேண்டும் என்பதே சரியான பொருளாகும். பெண் புத்தி, பின் புத்தி. பெண்ணின் புத்தி எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின் அதை பற்றி யோசிக்கும் என்பது பொருள் அல்ல. பெண்ணின் புத்திசாலித்தனம் பின்னால் வருவனவற்றை முன்கூட்டியே அறிந்து அதை சரி செய்துவிடும் அளவிற்கு கூர்மையானது என்பதே சரியான பொருளாகும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு முன்னால் கற்பூரத்தை காட்டினாலும் அதனுடைய நல்ல வாசனை கழுதைக்கு தெரியாது என்பது பொருள் அல்ல. கழு என்பது ஒரு வகைப்புல். அதை பயன்படுத்தி படுக்கும் பாய் செய்வர். அதிலிருந்து கற்பூர வாசனை தெரியும். கழு என்ற புல்லை பறித்த போதும், பாயாக செய்து வைத்த போதும், படுக்கும் போதும் அவர்களுக்கே தெரியுமாம் கற்பூர வாசனை என்பதே சரியான பொருளாகுமாம்.
0: சிறப்பாக பழமொழிகளுக்கு விளக்கம் கூறிய ஸ்ரீவித்யா அவர்களுக்கு நன்றி.
2: இந்நிகழ்விற்கு அனைத்து விதங்களிலும் உதவிய அகர்சந்த் மண்முல் ஜெயின் கல்லூரி மாணவர்களுக்கும் பேராசிரிய பெருமக்கள் மற்றும் வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள்.
3: வாழ்க தமிழ், வளர்க இந்தியா, உலகமெங்கும் பரவட்டும் மனிதநேயம். நன்றி.

இப்பொழுது ஒரு திரை இசை கேட்கலாம். பாய்ஸ் திரைப்படத்திற்காக கிளிண்டன், லக்கி அலி, வசுந்தரா தாஸ் ஆகியோர் பாடிய பாடல்.

வணக்கம், நான் ராகபவித்ரா. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு பெண்களின் புதிய பயணம். ஒரு சமூகத்தின் வளர்ச்சியையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பதில் பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. பெண்கள் குடும்பத்தின் மையமாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாகவும் விளங்குகின்றனர். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தோடு பெண்களின் வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சமூகத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு போன்றவை மிகவும் குறைவாக இருந்தன. பல கட்டுப்பாடுகள், பல தடைகள் இருந்தன. ஆனால் இன்று பெண்கள் தங்களுடைய திறமையாலும் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் அந்த தடைகளை தாண்டி புதிய பாதைகளை உருவாக்கி வருகின்றனர். இன்று பெண்கள் வீட்டை பராமரிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றனர். ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு மனைவி என்ற பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தங்களுடைய கனவுகளையும் சாதனைகளையும் நோக்கி முன்னேறி வருகின்றனர். கல்வி என்பது பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சக்தியாகும். கல்வி பெற்ற ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றும் ஆற்றலை பெறுகிறார். இன்று பல பெண்கள் உயர்கல்வி பெற்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர். மருத்துவத்துறையில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. நோயாளிகளுக்கு சேவை செய்வதிலும் மக்களின் நலனை பாதுகாப்பதிலும் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். பகல் இரவு பாராமல் தங்களுடைய கடமையை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். அதேபோல் கல்வித்துறையில் பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. நல்ல ஆசிரியர்களாக இருந்து பல துறைகளில் எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அறிவையும் ஒழுக்கத்தையும் மனித நேய

இதயத்தையும் மாணவர்களிடம் வளர்க்கும் பணியை அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்து வருகின்றனர். இன்று பெண்கள் ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளாக, பொறியாளர்களாக இருந்து புதிய கண்டுபிடிப்புகளை நாட்டின் வளர்ச்சியில் பங்களித்து வருகின்றனர். விளையாட்டுத் துறையில் பெண்களின் சாதனை உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று தங்களுடைய விடாமுயற்சியால் புதிய தலைமுறைக்கு முன்மாதிரியாக விளங்கி வருகின்றனர். அரசியல், நிர்வாகம், பாதுகாப்புத்துறை, காவல்துறை, நிதித்துறை, ஊடகம், வணிகம், விவசாயம், கலை, இலக்கியம் என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்களின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது. இன்றைய பெண்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக உருவெடுத்து வருகின்றனர். பல பெண்கள் தங்களுடைய சொந்த தொழில்களை ஆரம்பித்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றனர். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக உள்ளது. கிராமப்புறங்களில் வாழும் பெண்கள் இன்று பல்வேறு துறைகளில் முன்னேறி வருகின்றனர். சிறு தொழில், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருட்கள் போன்றவற்றின் மூலம் குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். பெண்களின் சாதனைகளை பற்றி பேசும்போது அவர்களுடைய பொறுமை, மனவலிமை மற்றும் தன்னம்பிக்கை நாம் மறக்க முடியாத வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றல் பெண்களிடம் உள்ளது. இருப்பினும் இன்னும் சில இடங்களில் பெண்கள் பல சவால்களை சந்தித்து வருகின்றனர். கல்வி வாய்ப்பின்மை, பாலின பாகுபாடு, பாதுகாப்பு குறித்த அச்சம், பொருளாதார சிக்கல்கள் போன்ற பல பிரச்சனைகளை காணப்படுகின்றன. இவற்றை மாற்றுவதற்கு குடும்பம், சமூகம், அரசு என அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது. பெண்களின் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் வெற்றி. பெண்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கப்படும் போது அந்த சமூகம் மேலும் வலிமை பெறுகிறது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய். குழந்தையின் குணநலன்கள், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை உருவாக்குவதில் ஒரு தாயின் பங்கு மிகவும் முக்கியமானது. அதனால் பெண்களின் வளர்ச்சி என்பது எதிர்கால தலைமுறையின் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய இளம் பெண்கள் பெரிய கனவுகளுடன் வளர்ந்து வருகின்றனர். விண்வெளி முதல் விளையாட்டு வரை, தொழில்நுட்பம் முதல் தொழில் முனைவோர் துறை வரை பல்வேறு துறைகளில் தங்களுடைய முத்திரையை பதித்து வருகின்றனர். அவர்களின் கனவுகளுக்கு ஆதரவாக இருப்பது, அவர்களை ஊக்குவிப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் ஆண்களும் பெண்களும் இணைந்து செயல்பட வேண்டும். சமத்துவம் என்பது போட்டியல்ல, அது பரஸ்பர மரியாதையும் புரிதலும் ஒத்துழைப்பும் கொண்ட ஒரு வாழ்க்கை முறையாகும். இன்று நாம் பெண்களின் சாதனைகளை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளையும் பாதுகாப்பான சூழலையும் மரியாதையையும் வழங்க வேண்டும். பெண்களின் கனவுகள் தடைபடாமல் அவர்கள் விரும்பும் துறைகளில் முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்குவது நாம் அனைவரின் பொறுப்பாகும். பெண்களின் புதிய பயணம் என்பது சாதனைகளின் பயணம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் பயணம், தன்னம்பிக்கையின் பயணம், துணிச்சலின் பயணம், மாற்றத்தின் பயணம். அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றமாக மாற வேண்டும். பெண்களின் வெற்றி சமூகத்தின் வெற்றியாக மாற வேண்டும். பெண்களின் கனவுகள் நாளை இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைய வேண்டும். பெண்களை மதிப்போம், அவர்களின் கனவுகளை ஊக்குவிப்போம், அவர்களின் சாதனையை கொண்டாடுவோம். ஒரு சமத்துவமான முன்னேறிய சமுதாயத்தை உருவாக்குவோம். இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக பெண்கள் திகழ்கின்றனர். முன்பு சில துறைகளில் மட்டுமே பெண்களின் பங்களிப்பு காணப்பட்டாலும் இன்று எல்லா துறைகளிலும் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது பெண்களின் வளர்ச்சியை மட்டுமல்ல, சமுதாயத்தின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்ணின் வெற்றிக்கு கல்வியும் திறமையும் முக்கியம் என்றாலும் அதைவிட முக்கியமானது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் அவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்கும் மன வலிமை பெண்களிடம் இருக்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மிக பெரியது. பல பெண்கள் சிறு தொழில் மூலம் குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்துகின்றனர். சிலர் பெரிய நிறுவனங்களை வழிநடத்துகின்றனர். சிலர் விவசாயத்தில் ஈடுபட்டு நாட்டின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். அவர்களின் உழைப்பு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, சமூகத்தின் நலனுக்காக பணியாற்றி வருகின்றனர். கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக சேவை போன்ற பல துறைகளில் பெண்களின் பங்கு

பங்களிப்பு பாராட்டத்தக்கது. மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி பெண்களிடம் உள்ளது. இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் தூண்கள். அந்த குழந்தைகளை நல்ல பண்புகளுடன் வளர்ப்பதில் பெண்கள் பங்கு மிகவும் முக்கியமானது. அன்பு, ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம் போன்ற நல்ல பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் பெண்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். பெண்களின் முன்னேற்றம் என்பது பெண்களின் பொறுப்பு மட்டும் அல்ல. இளைஞர்கள் ஆகிய நாம் அனைவரும் பெண்களை மதிக்கும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். சமுதாயம் சமத்துவம், மரியாதை, பாதுகாப்பு ஆகியவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். இன்று பெண்கள் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கல்வி. கல்வி என்பது ஒரு பட்டத்தை பெறுவதற்கான வழி மட்டும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவும் ஒரு கருவியாகும். கல்வி பெற்ற பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் அமைத்து கொள்வதோடு சமூகத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றுகின்றனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் பெண்கள் தொழில்நுட்பத் துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் பெண்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நகரங்களில் மட்டும் அல்லாமல் கிராமப்புறங்களில் பெண்கள் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள், சுயத்தொழில் போன்றவற்றின் மூலம் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். அவர்களின் உழைப்பும் விடாமுயற்சியும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக உள்ளது. ஒரு நல்ல தலைவராக இருப்பதற்கு தைரியம், பொறுப்பு உணர்வு, பொறுமை மற்றும் மனிதநேயம் அவசியம். இந்த குணங்கள் பல பெண்களிடம் இயல்பாகவே காணப்படுகின்றன. அதனால்தான் இன்று பல பெண்கள் பல பொறுப்பான பதவிகளில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு பெண்ணின் கனவை நம்பி அவருக்கு ஆதரவாக நிற்க குடும்பம், சமுதாயம் இருந்தால் அவர்கள் சாதிக்கும் உயரத்திற்கு எல்லையே இல்லை. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக, குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக, பெற்றோரின் நலனுக்காக பெண்கள் பல தியாகங்களை செய்கிறார்கள். பல நேரங்களில் தங்களுடைய விருப்பங்களை விட மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த தியாக மனப்பான்மை குடும்பங்களின் ஒற்றுமையை அன்பையும் வலுப்படுத்துகிறது. இன்றைய தலைமுறையில் பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்துகின்றனர். தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை தேடுகின்றனர். இது ஒரு நல்ல மாற்றமாகும். பெண்களின் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது சமுதாயம் புதிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறது. பெண்களின் முன்னேற்றம் என்பது ஒரு பாலினத்தின் வெற்றி அல்ல, அது மனித சமுதாயத்தின் வெற்றி. பெண்கள் முன்னேறும் போது குடும்பங்கள் முன்னேறுகின்றனர். குடும்பங்கள் முன்னேறும் போது சமூகம் முன்னேறுகிறது. சமூகம் வளரும் போது நாடு முன்னேறுகிறது. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். அவர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்க வேண்டும். சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க வேண்டும். இதுவே உண்மையான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பெண்களின் புதிய பயணம் என்பது இன்று தொடங்கிய பயணம் அல்ல. பல தலைமுறைகளாக பல சவால்களை எதிர்கொண்டு பல தடைகளை கடந்து வந்து ஒரு பயணம். அந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. அந்த பயணம் வெற்றியின் பயணமாகும், நம்பிக்கையின் பயணமாகும், மாற்றத்தின் பயணமாக அமைய வேண்டும். பெண்களின் திறமையை அங்கீகரிப்போம். அவர்களின் கனவுகளுக்கு துணையாக இருப்போம். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு வெற்றியையும் சமுதாயத்தின் வெற்றியாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழா குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 12வது தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: காஞ்சிபுரம் பச்சப்பன் மகளிர் கல்லூரியில் 12வது தேசிய கைத்தறி தின விழா கல்லூரி அளவிலான கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சுதேசி இயக்க தொடங்கப்பட்ட நாளான ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சுதேசி இயக்கத்தின் நினைவாக கைத்தறி தின விழா கொண்டாடப்படுகிறது.

0: சுதேச இயக்கம் 1905 ஆகஸ்ட் மாதம் 7 தொடங்கப்பட்டது. கைத்தறி தொழில் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நெசவாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நெசவு தொழிலுக்கு உத்வேகம் அளிப்பதற்காகவும் நெசவாளர்களை பெருமைப்படுத்தவும் இந்திய தேசிய கைத்தறி தின விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முதன் முதலில் 2015 ஆகஸ்ட் மாதம் 7 கைத்தறி திருவிழா சென்னை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 12 தேசிய கைத்தறி தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 12 தேசிய கைத்தறி தின விழா காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையத்தால் நடத்தப்பட்டது. இதில் 300 மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். கைத்தறியின் பெருமைப்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவிகளுக்கு ரங்கோலி மற்றும் ஆடை அணிவிப்பு போட்டிகள் நடைபெற்றது. ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்தத்துவத்தையும் வெளிப்படுத்தினர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதுகுறித்து காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையத்தின் துணை இயக்குநர் கார்த்திகேயன் கூறுகையில்,
1: இந்திய அரசின் நெசவாளர்கான 29 நெசவாளர் சேவைகள் மூலம் கைத்தறி மற்றும் கைத்தறி சார்ந்த நெசவாளர்களை நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரம் சேலத்தின் அலுவலகங்களின் மூலமாக குறைந்தபட்சம் 2.25 லட்சம் நெசவாளர்களுக்கும் நெசவு சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். இதில் கைத்தறி குழுமங்கள் மூலம் பல்வேறு சரி மற்றும் சரி உபகரணங்களை நாங்கள் 90% மாநிலத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நெசவாளர்களுக்கான குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் எனப்படும் வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரையில் திரும்ப மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றுத்தரும் திட்டங்களை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். கைத்தறி நெசவாளர்களுக்கான ஒவ்வொரு வருடமும் சிறந்த நெசவாளர்களுக்கான விருதுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டு வருகிறோம். இந்த வருடமும் நமது காஞ்சிபுரத்தை சேர்ந்த 2 நெசவாளர்கள் அந்த விருதினை பெற வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள். நமது குடியரசுத் தலைவர் கைகளால் அந்த விருதினை பெற உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல பல்வேறு நலத்திட்டங்களை எங்களது அலுவலகம் மூலமாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் கிராமப்புற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்காக பல்வேறு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தி வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா செயல்படுத்தும் ஊரக சுய தொழில் பயிற்சி நிறுவனம் RSHD கிராமப்புற வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்காக பல்வேறு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தி வருகிறது. அழகு கலை, மொபைல் மற்றும் மின்சாதன பழுதுபார்த்தல், CCTV கேமரா பொருத்துதல், கணினி பயிற்சி, கார் ஓட்டுநர் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. தொழில் திறன் மட்டுமின்றி கணினி அறிவு, தொழில் முனைவு வழிகாட்டுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி காலத்தில் இலவச உணவு, தங்கும் வசதி மற்றும் பயிற்சி நிறைவுக்கு பிறகு வங்கி கடன் பெற்று சுய தொழில் தொடங்க தேவையான வழிகாட்டுதலும் அளிக்கப்படுகிறது. 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள், வேலை வாய்ப்பற்றோர் மற்றும் சுயதொழில் தொடங்க விருப்பம் உள்ள பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி RSHD நிறுவனம் ஆண்டுதோறும் 1000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறது. சிறப்பான செயல்பாட்டிற்காக அகில இந்திய அளவில் 3 முதலிடம் பெற்றுள்ள இந்த நிறுவனம் இந்த ஆண்டு சுமார் 1000 பயிற்சியை வழங்கி வருகிறது. இந்த பயிற்சிகள் குறித்து RSHD நிறுவன இயக்குநர் ஜெமனேசன் தெரிவிக்கிறார்.
4: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5 to 10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனீஸ் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனீஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800 to 900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள்.
3: கிராமப்புற இளைஞர்களின் திறனையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தி சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதில் RSHD நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருகிறது.
2: தேசிய அளவில் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் சிறந்த பட்டதாரிகளை உருவாக்குவதில் சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி முதன்மையாக உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுகாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்கு வங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின்

0: கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 அக்டோபர் 11 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 முதல் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்திய அளவில் சேலம் மற்றும் வாரணாசியில் மட்டுமே பட்டப்படிப்பு பயிற்றுவிக்கப்படுவதாகவும், 100% வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதுடன் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 2 லட்ச ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் கூறுகிறார் சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் இயக்குநர் தென்னரசு.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் என்ற மொத்த கேமட்ல எல்லாமே சொல்லி கொடுக்கறதுனால இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு பைனான்சியல் பெனிஃபிட் நிறைய கொடுக்கறோம். இங்க படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படிச்சாங்கன்னா மாசம் 2500 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கறோம். இதே பிடெக் படிச்சாங்கனாக்க மாசம் 3000 ரூபாய் ஸ்டைஃபன் தரும். இது இல்லாம நெசவாளருடைய குழந்தைங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டும், அது இல்லாம அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் பைனான்சியல் பெனிஃபிட் தரும்.
0: டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000 பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். மேலும் ஜக்கார்டு வடிவமைப்பு, சேலை நெசவு, தரக்கட்டுப்பாடு மற்றும் இயந்திர இயக்கம் போன்ற திறன்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் புரோகேட், பெங்கால் ஜாம்தானி, அவுரங்காபாத் பைதானி, குஜராத் பட்டோலா, சம்பல்பூர் மற்றும் போச்சம்பலி இக்கட் போன்ற இந்திய பாரம்பரிய கைத்தறி அகங்களின் தொழில்நுட்பங்களும் பயிற்றுவிக்கப்படுவதால் மாணவ மாணவியருக்கு நல்ல ஊதியத்தில் உடனடி வேலைவாய்ப்பும் கிடைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் கைத்தறித்துறை நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் பன்முகத்தன்மையையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நமது நெசவாளர்களின் பங்களிப்புகளை போற்றவும் நாட்டின் கைத்தறித்துறையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நமது உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் தேசிய கைத்தறி தினம் வழிவகுப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஐவரி கோஸ்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாலே கபா மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பயிற்சியில் அந்நாட்டு அதிகாரிகள் பங்கேற்றதை அமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படும் பாரத ரத்னா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனின் பிறந்தநாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர் முன்னெடுத்த ஆய்வுகள் மற்றும் வேளாண் கொள்கைகள் மூலம் நாட்டை அவர் வழிநடத்தியதாக புகழாரம் சூட்டியுள்ளார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
4: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
5: ஏ ஆகாஷ்வாணி ஹே. அப் ஆப் வைஷ்ணவி சே சன்சத் மே ஹுயி ஆஜ் கி காரியவாஹி கி சமீக்ஷா சுனியே. பஹலே லோக்சபா. லேகக் ஹே पीटीआई भाषा के अनुवारुल हक. लोकसभा की कार्यवाही आज भी विपक्षी सदस्यों के हंगामे के कारण बाधित रही. अयोध्या के राम मंदिर में कथित चढ़ावा चोरी और दिल्ली में प्रदर्शनकारी छात्रों पर पुलिस कार्रवाई के मुद्दे पर कई विपक्षी दलों के सदस्यों ने आज सदन में फिर हंगामा किया, जिससे प्रश्नकाल और शून्यकाल नहीं चल सके. सदन की कार्यवाही एक बार के स्थगन के बाद दिन भर के लिए स्थगित कर दी गई. हंगामे के बीच ही सदन ने सूक्ष्म, लघु और मध्यम उद्यम विकास संशोधन विधेयक 2026 को चर्चा के बिना पारित कर दिया. सदन में गतिरोध के लिए संसदीय कार्य मंत्री किरेन रिजिजू ने विपक्ष के व्यवहार की आलोचना करते हुए कहा कि विपक्षी सदस्य लोग

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க, ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: Cena.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கி

0: அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நூறு புள்ளி 1 மெகாஹெட்ஸ் FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது திரை கானம் கேட்கலாம். தக் லைஃப் திரைப்படத்திற்காக ஸ்ருதிஹாசன் AR அமீன் பாடிய பாடலை இப்பொழுது கேட்போம்.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மதராசி திரைப்படத்திற்காக சாய் அபியங்கர் பாடிய பாடல்.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
3: நீ நல்லா வைபப்படு.

அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் டியூடு திரைப்படத்திற்காக சாய் அபியங்கர் பால் டப்பா. தீப்தி சுரேஷ் ஆகியோர் பாடிய பாடல்.

நேரம் 8:34. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக சுப்லாஷினி, அனிருத் ரவிச்சந்திரன், அசல் கோலார் ஆகியோரின் குரல்களில் கூலி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: இதுவரை 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம் கேட்டீர்கள்.
1: இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கண்ணுக்கொரு வண்ணக்கிளை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிறைச்சாலை இருவர் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இருவர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கும் பாடல் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீயின் குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அவ்நேரிலே 100.1 இது சென்னை வானொலி இன் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் இதய வீணை, நான் ஏன் பிறந்தேன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் இதய வேணை படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:35:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் 4 பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.
1: நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா

0: உடனே செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடாவில் நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தி?
0: நாடு என்ன செய்த

நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மரியா

0: நிறைவாக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டிப்பையா.

ஆகாஷ்வாணி 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:10. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் சுனில் சட்டோபாத்யாயா அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பண்டிட் கிருஷ்ணராவ் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் சுனில் சட்டோபாத்யாயா அவர்களின் பாட்டு

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனியராக நிகழ்ச்சியில் சுனி சட்டபத்தியாயா அவர்களின் பாட்டும் அதனைத் தொடர்ந்து பண்டிட் கிருஷ்ணராவ் சங்கர் அவர்களின் பாட்டும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் அதனை

0: respond to all issues raised in the House. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். தொடக்கமாக அச்சுதாசர் இயற்றிய சதானந்த தாண்டவம், பகுதா

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு நிறைவாக சாமுஜ வரகமன தியாகராஜர் கீர்த்த

பொங்கும் மங்கும் நிகழ்ச்சியில் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களின் நகஸ்வர இசை கேட்டீர்கள். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்வது இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் ஒலிபரப்பாகும். டெல்லி அஞ்சல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11 நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது.

எனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன். அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல்

நேரம் 5:26 55 101 எஃப்எம் கோல்டில் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வண்ண மலராய் அடுத்து ஒலிக்கிறது. அம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா லலிகா சகாரி பாடியுள்ள பாடல்.

0: காற்றிட காவல் தரும் என் காலும் கும்பிட. இது நால்வரையும் என் நெஞ்சந்தனில் துதித்தது மதித்தது உண்டானால் சூலம் கொண்டு எழுச்சுடராய் வா. தீக்குள் பொங்க என் ஆக்ரோஷம் தீயன மாறிடும் முன்னே அத்தீவாயினில் ஓமம் போல் நான் ஆகுதி ஆகும் முன்னே.
1: நிகழ்ச்சியில் அடுத்து தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்